0: நான் ஒண்ணு
1: Zone 2, show me a route to the Napa Valley.
2: 10-4.
3: Clear. 41 corporal.